ஜா பார்த்து ஒரு அந்தர் ஹோட்டா அதுல இலகலத்து திவ நாரிக அதுல இலகலத்து திவ அம்பாவ நாத்து ஆளு லுகிடு.

0: கர்ணாலா ஆலி துன்
1: அனிமாத்
0: லபுன் மாடுவர் பாய் சங்க பட்லி பித்தோ டசா டசா